தக்கெட்டு தின் ததுதா தகுன ததக்கு தின் ததுதா தக்கெட்டு தக்கெட்டு தின் ததா தகுன ததக்கு தின் ததுதா தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தினகின தகுன ததக்கு தின் தக திறக்க தினகின தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தினகின தகுன ததக்கு தின் தக திறக்க தினகின தக்கெட்டு தக்கெட்டு தின் தக திறக்க தினகின தக